0: அருமையான விநாயகர் பெருமான் புகழை கூறும் பாடல் வேழன் தன் முகமாகி பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய பேட்டி இன் ஏ ஷார்ட் வைல் தட்ஸ் அட் ஆஃப் பர் சிக்ஸ் வி ஆர் இன் கான்வர்சேஷன் வித் த்ரீ லவ்லி லேடிஸ் டு டிஸ்கஸ் இயல் இசை அண்ட் நாடகம். இப்பொழுது மணி 6:15. இட் இஸ் ஜஸ்ட் 1 minute பிஃபோர் 6:15. நம்முடைய நீதி விளக்கம். நம்முடைய நீதி விளக்கம் இன்றைய தினம் நம்முடைய பாரம்பரிய பற்றி சில நல்ல கருத்துகள். This evening's ethical sayings are based on heritage and our response to heritage. முதலாவது, பண்பாட்டை நேசிப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். Let me read that again. பண்பாட்டை நேசிப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். அதாவது, Let us love our culture, our heritage, and protect it. பண்பாட்டை நேசிப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். Let us love our culture and protect our heritage. அடுத்தது, தாய் மொழியை மதிப்பது தாய் பண்பாட்டை மதிப்பதாகும். தாய் மொழியை மதிப்பது தாய் பண்பாட்டை மதிப்பதாகும். அதாவது, ரெஸ்பெக்டிங் அவர் மதர் டங் இஸ் ரெஸ்பெக்டிங் அவர் கல்ச்சர். ரெஸ்பெக்டிங் அவர் மதர் டங் இஸ் respecting our culture. மூன்றாவது, பாரம்பரியம் நம் முன்னோர்களின் பரிசு, அதை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவோம். பாரம்பரியம் நம் முன்னோர்களின் பரிசு, அதை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவோம். அதாவது, heritage is a gift from our ancestors. Let us pass it on to the next generation. Heritage is a gift from our ancestors. Let us pass it on to the next generation. நான்காவது, வேர் மறக்காத மரம் போல் பண்பாட்டை மறக்காத மனிதன் உயர்வான். வேர் மறக்காத மரம் போல் பண்பாட்டை மறக்காத மனிதன் உயர்வான். அதாவது, like a tree that never forgets its roots, a person who remembers their culture will flourish. Like a tree that never forgets its roots, a person who remembers their culture will flourish. கடைசியாவது, நம் கலாச்சாரம் நம் அடையாளம், அதை நேசிப்பது நம் கடமை. ஐந்தாவது, நம் கலாச்சாரம் நம் அடையாளம், அதை நேசிப்பது நம் கடமை. Our culture is our identity. Loving and preserving it is our responsibility. மறுபடியும், நம் கலாச்சாரம் நம் அடையாளம், அதை நேசிப்பது நம் கடமை. Our culture is our identity. Loving and preserving it is our responsibility. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again very quickly. பண்பாட்டை நேசிப்போம், பாரம்பரியத்தை பாதுகாப்போம். Let us love our culture and protect our heritage. தாய் மொழியை மதிப்பது தாய் பண்பாட்டை மதிப்பதாகும். Respecting our mother tongue is respecting our culture. பாரம்பரியம் நம் முன்னோர்களின் பரிசு, அதை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவோம். Heritage is a gift from our ancestors. Let us pass it on to the next generation. நான்காவது, வேர் மறக்காத மரம் போல பண்பாட்டை மறக்காத மனிதன் உயர்வான். அதாவது, like a tree that never forgets its roots, a person who remembers their culture will flourish. கடைசியாவது and finally, நம் கலாச்சாரம் நம் அடையாளம். அதை நேசிப்பது நம் கடமை. Our culture is our identity. Loving and preserving it is our responsibility. இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: To all pedestrians, please wear light or white clothing when walking at night. Headlights cannot pick up dark clothing soon enough to save a life. And to all road users, rest every 200 kilometers or at least every 2 hours. If you feel fatigued, pull over safely. Falling asleep at the wheel leads to head-on collisions that are almost always fatal. And the rules are simple. Don't drink and drive. Don't drink and jaywalk. If you need to party, stay over. Brought to you by the Department of Transport, moving South Africa to new heights.
2: People always say to me, Barry, how do you keep your car running so smoothly? So, my car's a bit of a snob. It won't settle for just any filter. It demands man filters. So I visit Goldwagen to get my man filters. Those premium ones in those iconic yellow-green boxes. Honestly, I've tried telling my car who's in charge, but when it comes to trusted performance, the car wins. Man, the filter your car would choose, if it could talk. Goldwagen, keep on driving.
3: Lotus FM. It's all about the music. It's all about the music. Music now. Lotus FM. It's all about the music. You are listening to Inese Mave. You are listening to Inese Mave on Lotus FM.
0: மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது ஒரு அருமையான பாடல் பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் அம்மா பி சுஷிலா அவர்கள். வணக்கம் பலமுறை சொன்னேன்.